தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்தரிகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்தரிகிரு தத்தஜ்ஜரி ததன தஜ்ஜனு ததன தத்திமி ததிமி தஜ்ஜனு தக்கித தரித